ஹாரே ஹொய்யாரே அந்தானிக்கு ஜோஹாரே வையாரே உள்ளன் தாத்திலைன்ன கோல்டு பியாரே ஐயாரே ஐயாரே சுக்கல்லோ துருவதாரே திவினுண்டி ஈபுவிகி திகி வச்சினாதி பியாரே